0: புதிய நாளில் புதிய நம்பிக்கை மலரட்டும். மலரும்
1: நேர்கள் அனைவரும் இதுவரை நேரமும் சந்தோஷமாக சக்தியின் மலரும் சக்தி நிகழ்ச்சியோடு நினைந்திருந்தீங்க. மலர்ந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் வந்து நீங்கள் நினைச்ச மாதிரி இந்த நாள் அமையணும். ஏன்னா நம்பிக்கை அப்படின்றது வந்து ஒரு நாளின் மீது வைக்கிறதோ இல்லை ஒரு நபரின் மீது வைக்கிறதோ கிடையாது, உங்கள் மேலே நீங்கள் வைக்கிறதுக்கு பேர் தான் நிஜமான நம்பிக்கை. என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன். ஆகவே உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கையை கொண்டு இன்றைய நாளை ஒரு அற்புதமான நாளாக மாதிரி சந்தோஷமாக நீங்கள் நினைச்ச விடயங்களை செய்யுங்க. தொடர்ந்தும் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் வனிதா இணைந்து கொள்ள போறாங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் உங்கள் என்றும் நேசத்திற்குரிய அதித்தி.

0: ஸ்போர்ட்ஸ் ஃபிளாஷ்
1: வணக்கம் நேர்களே, இன்றும் பல்வேறு விளையாட்டு செய்திகளோடு சக்தியின் ஸ்போர்ட்ஸ் ஃபிளாஷில் சந்திக்கின்றோம். இங்கிலாந்துக்கு கிரிக்கெட் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்ற இலங்கை அணிக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையிலான இரண்டாவது டி20 போட்டியிலும் இங்கிலாந்து அணி 6 விக்கெட்டுகளால் வெற்றியை பெற்றுக்கொண்டது. இலங்கை அணி முதலில் துடுப்பிடித்து ஆடி 9 விக்கெட் இழப்புக்கு 145 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. இதில் பத்ம் நிசங்க கூடுதலாக 37 ஓட்டங்களையும், சரித் அசலங்க 31 ஓட்டங்களையும், வனிந்து அசலங்க 27 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தார்கள். பந்துவீச்சில் லிம் டோவ்சன் 32 ஓட்டங்களை கொடுத்து 3 விக்கெட்டுகளையும், ஓவர்டோன் 23 ஓட்டங்களை கொடுத்து 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றிக் கொண்டார்கள். 146 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு துடுப்பிடித்து ஆடிய இங்கிலாந்து அணி 4 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து 12.3 ஓவர்களில் வெற்றி இலக்கை அடைந்தது. இதில் டாம் பேண்டன் ஆட்டமிழக்காமல் 52 ஓட்டங்களை கூடுதலாக பெற்றுக் கொடுத்தார். பந்துவீச்சில் துஷ்மந்த் சமீர, வனிந்து அசரங்க, இஷான் மாலிங்க, தரிந்து ரட்நாயக் ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார்கள். 3 போட்டிகளை கொண்ட தொடரில் 2-0 அடிப்படையில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது இங்கிலாந்து அணி. இந்தியாவுக்கு கிரிக்கெட் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த ஆப்கானிஸ்தான் அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையே இடம்பெற்று வந்த 3 போட்டிகளை கொண்ட டி20 தொடரை 3-0 அடிப்படையில் இந்திய அணி கைப்பற்றிக் கொண்டது. 3வது முறுதியான போட்டியில் நேற்று தினம் இந்தியா 127 ஓட்டங்களால் வெற்றியை பெற்றுக் கொண்டது. இந்தியா முதலில் துடுப்பிடித்தாடி 221 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது 7 விக்கெட் இழப்புக்கு. இதில் அபிஷேக் சர்மா 108 ஓட்டங்களையும், சஞ்சு சந்தன் 50 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தார்கள். 222 ஓட்டங்கள் என்ற கடினமான வெற்றி இலக்கோடு களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணியினால் 94 ஓட்டங்களையே பெற முடிந்தது. நிதிஷ்குமார் ரெட்டி மற்றும் ரவி பிஷ்ணு ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார்கள். இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி 127 ஓட்டங்களால் தோல்வியடைந்தது அந்த அணியின் மிகப்பெரிய தோல்வியாக பார்க்கப்படுகின்றது. இதற்கு முன்னர் இங்கிலாந்து அணிக்கு எதிராக 116 ஓட்டங்களால் தோல்வியடைந்ததே அந்த அணியின் மிகப்பெரிய தோல்வியாக காணப்பட்டது. அதேவேளை இந்திய அணியின் அதிரடி துடுப்பாட்ட அபிஷேக் சர்மா நேற்றைய தினம் 30 பந்துகளில் சதத்தை பெற்றுக் கொண்டார். இதன் மூலமாக சர்வதேச டி20 அரங்கில் அதிவேக சதம் விளாசிய டெஸ்ட் அந்தஸ்தை பெற்ற அணிகளின் வீரர்களுக்கான பட்டியலில் முதலாம் இடத்தை பிடித்துக் கொண்டார். இதற்கு முன்னர் ஜிம்பாபேயின் சிகந்தர் ரசா, நியூசிலாந்தின் பின் அலன் ஆகியோர் 33 பந்துகளில் சதம் அடித்திருந்தார்கள். அதேவேளை சர்வதேச டி20 போட்டிகளில் அதிவேக சதம் விளாசிய வீரர்கள் பட்டியலில் 3வது இடத்தை அபிஷேக் சர்மா பிடித்தார். அதே சமயம் சர்வதேச டி20 போட்டிகளில் அதிவேக சதம் விளாசிய இந்திய வீரர்கள் வரிசையில் ரோஹித் சர்மாவை பின்தள்ளி முதலாம் இடத்தை பிடித்துக் கொண்டார் இப்போது அபிஷேக் சர்மா. 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இடம்பெற இருக்கின்ற நிலையில் பெண்களுக்கான கிரிக்கெட் போட்டிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இன்றைய தினம் நடப்பு சாம்பியனான இந்திய மகளிர் அணி காலிறுதிப் போட்டியொன்றில் போட்டியை நடத்தும் ஜப்பான் அணியை சந்திக்கின்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி அரையிறுதிப் போட்டியில் பங்களாதேஷ் அணியை எதிர்கொள்ள இருக்கின்றது. இவைதான் காலை வேளையில் நாங்கள் கொண்டு வந்த விளையாட்டு செய்திகள். மீண்டும் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். விடைபெற்றுக் கொள்வது என்று உங்கள் அன்பின் சி கே மயூரன். வணக்கம் நேர்களே.
2: நோட்டு 4.3 103.3

0: சக்தியோடு இணைந்திருக்கிறோம். இது சக்தியின் வணக்கம் தாயகம். இன்றைக்கு வணக்கம் தாயகம் நிகழ்ச்சிக்கு அனுசரணை தந்து கொண்டிருக்கக்கூடிய அனுசரணையாளர்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். வீட்டில் நீங்க டீ குடிக்கிறதா இருந்தாலும் சரி, காஃபி குடிக்கிறதா இருந்தாலும் சரி, காலையில எழுந்த உடனே ஏதாவது குடிக்கணும்பா அப்படின்னு சொன்னாலும் சரி, மெலிபன் கீரியை இனி பயன்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துங்க, அடிக்கடி பயன்படுத்துங்க. ஏன் சொல்லுங்க பாப்போம்.
1: ஏன்னா நமக்கு தங்க நகை கிடைக்கும், அதுவும் மில்லியன் ரூபாய் பெறுமதியான தங்க நகை காத்துட்டு இருக்கு. நாளாந்தம் 20,000 ரூபாய் பெறுமதியான பண பரிசுகளும் இருக்கு. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். மெலிபன் கிரி 400 கிராம் பேக்ல இருக்கக்கூடிய ரகசிய இலக்கத்தை நாம நம்முடைய பெயர், தேசிய அடையாள அட்டை இலக்கம், இது எல்லாத்தையுமே சரியா டைப் பண்ணி 0741-231-231 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது எஸ்எம்எஸ் பண்ணாலே போதும்.
2: CDB நிலையான வைப்புகள் மூலம் 15% வரையான நிகரற்ற அனுகூலங்கள். மேலதிக விவரங்களுக்கு 0117-388-388 அழைக்கவும். BBB LKA Outlook Stable Fitch Ratings Sri Lanka Limited மதிப்பீடு பெற்றது. இலங்கை மத்திய வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட உரிமம் பெற்ற நிதி நிறுவனமாகும்.
3: இன்சி சங்ஸ்தா ஸ்லப் வரம். இன்றே இன்சி சங்ஸ்தா சிமெண்ட் பைகள் 5 வாங்குங்கள். வில்லை புகைப்படம் எடுத்து உங்களுடைய பெயர், முகவரி, NIC இலக்கத்துடன் 0779-67-67-67 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்கள். தினமும் 100 சிமெண்ட் பைகளை வெல்லுங்கள். இன்சி
0: நீங்கள் பயன்படுத்த வேண்டியது மெல்வா வெல்டிங் எலக்ட்ரோட்ஸ்.
1: ஏன் மெல்வா வெல்டிங் எலக்ட்ரோட் பயன்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா, அதிக அழுத்தத்தையும் பாரத்தையும் தாங்கக்கூடிய வலிமை கொண்டது மெல்வா வெல்டிங் எலக்ட்ரோட். நீங்க உருவாக்கக்கூடிய சிறிய மற்றும் நடுத்தர இரும்பிலான கட்டடங்கள், மெட்டல் பர்னிச்சர், டேங்க்ஸ், ஸ்டோரேஜ் ரேக்ஸ், இது எல்லாத்துக்குமே உறுதியான வெல்டிங் ஜாயிண்டை வழங்கக்கூடியது மெல்வா வெல்டிங் எலக்ட்ரோட்.
3: இலங்கையின் மிகப்பெரிய காலணி சந்தையான ஹெலங்கா மெகா விற்பனை செப்டம்பர் 5 முதல் 30 வரை யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்தில் நடைபெறும்.
4: அவருக்கும் எனக்கும் செட் ஆகும் ஒரு கிரஷ், சன் கிரஷ். சன் கிரஷ் 500 மில்லி லிட்டர் விலை 150 ரூபாய்.

0: அனுசரணை.
1: சிடிபி நிலையான வைப்புகள் மூலம் 15% வரையான நிகரற்ற அனுகூலங்கள். மேலதிக விவரங்களுக்கு 0117-388-388 அழைக்கவும். பிபிபி எல்கேஏ அவுட்லுக் ஸ்டேபிள் ஃபிச் ட்ரேடிங் ஸ்ரீலங்கா லிமிடெட் மதிப்பீடு பெற்றது. இலங்கை மத்திய வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட உரிமம் பெற்ற நிதி நிறுவனமாகும்.
2: வணக்கம் தாயகம், கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 8:13.
3: சகல டிவைஸ்களையும் கனெக்ட் பண்ணுங்க. கேமிக்கு லோ லேட்டன்சி, ஃபாஸ்ட் கேபிள் அண்ட் அன்லிமிடெட். தேர்ந்தெடுக்க பல்வேறு பேக்கேஜ்கள். இன்றே எஸ்எல்டி மொபைல் ஃபைபர் உடன் முழு வீட்டையும் ஃபிட் ஆக்குங்கள்.
4: 104.3 103.9

0: இது வணக்கம் தாயகம்.
1: என்ன ஃபீடு ஃபுல்லா மீனாட்சி தான் வராங்க போல இருக்கு.
0: ஆமா ஆமா,
1: அது பார்க்க கியூட்டா நல்லா இருக்குல்ல. அந்த சில வீடியோஸ் எல்லாம் மீனாட்சியோட கண்ணு காட்டும் போது, அவங்க நடந்து வரும் போது, அவங்களுடைய ட்ரெஸ், அந்த ஜுவல்லரி, அதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப அழகா இருக்கு. ஆசையா இருக்கும் பாக்குறதுக்கு.
0: நல்ல பாடல்கள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க.
1: அதுவும் சில சினிமா பாட்டெல்லாம் கேட்கும் போது மீனாட்சிக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருக்குப்பா. மீனாட்சியை நினைச்சுக்கிட்டு வரி எழுதுனாங்களா, பாட்டு மியூசிக் கம்போஸ் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது எல்லாமே AI இல்லையா? இந்த AI டெக்னாலஜியை இப்படி பார்க்கும் போது பிரமிப்பா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த AI டெக்னாலஜினால நம்ம குழந்தைகளுக்கு வருங்காலத்துல மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்துட்டு இருக்கு. கணா,
0: இது சம்பந்தமா தான் இப்ப ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. இப்போ AI பயன்படுத்தி குழந்தைகளினுடைய சாதாரண புகைப்படங்களை கூட தவறான ஆபாசமான புகைப்படங்களாக மாற்றுகிற ஒரு கும்பல் ஒன்று இப்பொழுது தலை தூக்கி இருக்கிறதா?
1: இது பற்றி இலங்கை போலீசார் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான போலியான படங்கள், போட்டோஸா இருக்கட்டும், வீடியோஸா இருக்கட்டும், பார்க்கும் போது நிஜம் மாதிரியே இருக்குமா? இது நம்முடைய குழந்தையினுடைய தனி உரிமைக்கும் அவங்களுடைய மன நலத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது.
0: குழந்தைகளை பொறுத்தவரையில் அவங்க வந்து திடீரென்று மொபைல்ல மாற்றங்கள் தெரிகிறது. நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும்.
1: அதே நேரத்தில் உங்களுடைய பிள்ளையினுடைய போட்டோஸ் சோஷியல் மீடியால நீங்க ஷேர் பண்ணும் போது கண்டிப்பா பிரைவேட் செட்டிங்ஸ் பயன்படுத்துங்கன்னு சொல்லிருக்காங்க.
0: சில பேர் வந்து பிள்ளைகளினுடைய போட்டோஸ் போட மாட்டாங்க, அது வந்து ஒரு பாலிசியாவே வச்சிருப்பாங்க. சில பேர் வந்து அது புறக்கிற நேரத்தில இருந்து அது சாப்பிடுறது, குளிக்கிறது, நடக்கிறது எல்லாத்தையும் போட்டு அந்த பிள்ளையை வந்து பப்ளிக் ஆக்கி விட்டுருவாங்க. இந்த மாதிரியான போட்டோஸ் போடுகின்ற நேரத்துல தான் இந்த சிக்கல் வருது. யார் வேண்டுமானாலும் அந்த பிள்ளையினுடைய போட்டோவை எடுக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் அதை பயன்படுத்தலாம் அப்படின்றதாலதான் அவதானமாகவும் கவனமாகவும் இருங்க, பிரைவேட் செட்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
1: தெரியாதவங்க கிட்ட தனிப்பட்ட தகவல்கள் இல்லைன்னு சொன்னா குழந்தையினுடைய போட்டோஸ் நீங்க ஷேர் பண்ண கூடாது அப்படிங்கறத குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணுமா? இப்போ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்குமே அதுங்க குழந்தைங்க இல்லையா? எல்லாருமே அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பார்வையில எல்லாருமே நல்லவங்க, எல்லாருமே அன்பு செலுத்துறவங்க அப்படிங்கிற ஒரு பார்வையில தான் அவங்களுடைய நடத்தைகள் எல்லாமே இருக்கும். அப்ப குழந்தைங்களுக்கு நாம தான் சொல்லிக் கொடுக்கணும். நீங்க யாராவது ஒருத்தர் போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்றீங்களா, உங்களோட போட்டோஸ் நீங்க கொடுக்க கூடாது, அவங்க கூட சேர்ந்து நீங்க போட்டோஸ் எடுக்க கூடாது, குட் டச் என்ன, பேட் டச் என்ன அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தெளிவா நாம சொல்லிக் கொடுக்கணும்.
0: ஆமா, இது தவிர இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க வந்து பேரண்டல் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நிறைய இடங்கள்ல மொபைல் போன்ஸ்ல இருக்கிறது, நீங்க யூடியூப் பயன்படுத்துறீங்கன்னு சொன்னா உங்களுடைய செட்டிங்ஸ்ல மாத்துறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சு கொண்டு அதையும் சரியான இடத்தில் சரியான முறையில் பயன்படுத்துங்க அப்படின்றாங்க.
1: இன்னும் பெற்றோர் மொபைல் போன்ஸ் தங்களுடைய குழந்தைகள்கிட்ட கொடுக்கும் போது கவனமா இருக்கும். இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி, என்னடா என்னுடைய சாமி ஸ்டோரிக்கு அஹஹானு போட்டிருக்காரு, நான் யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். வழமையார் அப்படி பண்றவர் கிடையாது. என்ன அஹஹானு ஸ்டிக்கர் விட்டுருக்க, என்ன ஆச்சு, அதுல என்ன மிஸ்டேக் நீ பார்த்து, சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்கும் போது, அச்சோச்சோ அக்கா தப்பா எடுத்துக்காதீங்க, சின்னவன் அழுது அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தா அவனுக்கு கையில போனை கொடுத்தா அவன் பார்த்த வேலை அப்படின்ட்டாங்க. இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எல்லா டைமும் நம்ம நோட் பண்ணிட்டே இருக்க மாட்டோம் இல்லையா? அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க குழந்தைங்க கையில நீங்க மொபைல் போன் கொடுக்கும் போது. அதே நேரத்தில் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க ஒரு டீனேஜ் வயசுல இருக்காங்கன்னு சொன்னாலும் கூட கவனமா இருக்கணும். ஆன்லைன்ல இன்டர்நெட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா அதை உங்ககிட்ட தைரியமா வந்து அவங்க ஷேர் பண்ற அளவுக்கு மன உறுதியை நீங்க வளர்த்து கொடுக்கணும்.
0: அதனால கவனம் கவனம் கவனமோ கவனம்.
2: நீங்கள் எப்பவும் கனவு கண்ட லைஃபை வாழ இப்போது உங்களால் முடியும். ஃப்ரீலான்சர்ஸுக்காகவே ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட இந்த அக்கவுண்ட் மூலம் PayPal withdrawals, credit card privileges, loans, multi-currency access உட்பட இன்னும் பல வசதிகள். இன்றே com.lk.க்கு பிரவேசியுங்கள்.
1: தளபதியோட தீவிரமான நண்பர் தான் நம்மளுடைய பிரஜித். 6th பர்த்டே கொண்டாடுறாரு. அப்பா தீபன், அம்மா கலீச்சனா, அக்கா சவதிகா, ஹயானா தம்பி ஏதன், அப்பப்பா நற்குணம், அம்மம்மா சந்திராணியோடு சேர்ந்து அத்தை சௌமியா வாழ்த்து சொல்லி பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க.
0: இது மதுர திரைப்படத்துக்காக வருகிற பாடல். வித்யாசாகரின் இசையில் திப்பு மற்றும் அனுராதா ஸ்ரீராம்.

0: மகிமையின் ரஜினி சித்தத்திலிருந்து பாடல் ஒழித்தது உங்களுக்காக உங்களுக்கு பெனிய வானொலியின் ஊடாக. தேவன் எங்களுக்கு நிரந்தரமானவராக இருக்கின்றார். அவர் நித்தியத்தில் இருக்கின்றார். அன்புடன் பிரியமான்களே, இந்த உலகத்தில் கண்டுகொண்டிருக்கும் போதான காரியங்கள் எல்லாம் மாயையும் அற்பமும் குப்பையுமாக இருக்கின்றது. அவை நிரந்தரமற்றதாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் நிரந்தரமான வாழ்க்கைக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். உன்னதத்தில் இருக்கின்ற தேவனை நோக்கி எல்லாவற்றிலும் நாங்கள் பார்த்து அவருக்காக வாழ வேண்டிய தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இணைந்திருங்கள் உங்களுக்கு கிருபையின் வானொலியின் ஊடாக. உங்களுக்காக அடுத்த பாடல் ஜீசஸ் த கிங் ஆஃப் கிங் இசைத்தட்டிலிருந்து வாழ்கின்றது.
1: நான் ஒரு சேர்க்கை பாய்வேன். 1, 2, 3, 4.